0: அப்பப்பப்பா காலையில எழும்பினால டென்ஷன் டென்ஷன், தலைக்கு மேல பிரச்சனை தான்.
1: ஏன்னா நீ எப்ப பாரு பிரச்சனை பிரச்சனைன்னு கத்தி கொண்டிருக்கிறியோ தெரியல. இதுக்குதான் சொல்றது, காலையில எழும்பின உடனே நம்ம கிருபி எஃபெக்ட் ஆன் பண்ணு சொல்லி. அதை கேட்கும் போது இருக்குதே ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. அடடடா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு தாங்க. உங்க இணையதளத்துல www.kirubyfm.com டைப் பண்ணுங்க. அதுல போற இதமான பாடல்களை கற்றுமாளுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது www.kirubyfm.com.

பாடலில் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினிய வானொலியினூடாக. தேவனுக்கு நாங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படித்தான் செய்தார். தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் அங்கே தேவனுக்காக பலியிட கொண்டு சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆபிரகாமுக்கு சந்ததியாக இருந்தால் நாங்களும் அப்படி எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். தேவன் கொடுத்தாலும் நன்றி செலுத்த வேண்டும், அதை எடுத்தாலும் நன்றி செலுத்த வேண்டும். அப்படியே நாங்கள் தேவனை நாங்கள் பிரியப்படுத்துகின்ற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருந்து எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்கின்ற தேவ பிள்ளைகளாக இருப்போம். இணைந்திருங்கள் உங்களுக்கு கிருபை வானொலியினுடாக. உங்களுக்காக அடுத்த பாடல் மேசியா இசைத்திட்டில் இருந்து.